0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டது எடுங்க.
0: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
2: நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்க
2: கம்மனு யோ பில்லு போடு.
0: என்னது
2: பில்லு?
0: ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா?
2: அந்த ஊருக்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா?
0: போடுறையா?
2: போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திருவானுங்க.
0: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
2: எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன
2: பண்ணி குட்டி போட்டா லாபண்டி? இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
0: ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
2: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
0: யோ ஜவுளி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா.
2: பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ண.
0: துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு.
2: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லற.
0: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
2: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனதுடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது?
0: அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா.
2: நீ கவலைப்படுறீங்களா?
0: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து சப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
2: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு.
0: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
2: சரி 4 முழம் கொடு.
0: இந்த
2: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
0: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேர சொல்லுங்க.
2: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா.
0: முப்பாத்தா
1: பேரடி தருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர்.
2: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாதே, நாயகி ஜாஸ்தி.

0: மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்மாறன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்ல நேரமாகல.
1: காபி ரெடியா?
0: ரெடி.
1: கொண்டா சீக்கிரம் சீக்கிரம்.

0: சீட்டு கூட ஆட வர மாட்டேங்கிறான்.
1: அஞ்சு
0: வருஷத்துல ஆளே மாறி போயிட்ட.
1: அது ஒன் சைக்கிளாடா?
0: ஆமா,
1: தெர்மஸ் பிளாஸ்க்கு டிஃபன் பாக்ஸ். எங்கடா பார்க்குக்கு வந்த
0: சீட்டாட வந்த
1: சீட்டாட வந்த.
0: அது ஏன் கேக்குறான் அந்த அநியாயத்தை? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு. எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ண கொடுத்தான ஒரு கண்டிஷன் போட்டான். ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன்.
1: டூப்பு.
0: நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளும் கதறிக்கிட்டு பொண்ண கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காப்பி டிஃபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: ஏண்டா உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாம என் மேல கேச போட்டான்னா
1: கட்டாயம் போடுவான். கரெக்ட்.
0: ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரி எனக்குதாடா.
0: சரி, என்னன்னு தான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடுறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்டியா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு
1: ஓடுனேன்.
0: அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமாகனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு
1: வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
0: சரி, போறப்படு.

0: இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப சில்லாரா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி
1: இருக்காங்க. சில்லாரா மோகனாம்பள்ளி படம் பாத்திருக்க நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன?
0: சொல்றா
1: சொல்லு.
0: போல
1: சொல்றீங்க. நான் என்ன கிழவனா?
0: தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, பத்து பத்து ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போனது பேசி அதிரி அந்த தவறுகாரன் காரம் ஓகே மாதிரி சொல்லு. அவருதான் சொல்லி சொன்னாரு.
1: நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
2: ஒரு விளம்பரம்.
1: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்க, போக மாட்டாங்க. அதே 33 எல்லாம் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தார்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ ஏன் பெரிய இது மாதிரி சொல்லு?
3: கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
1: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய
4: பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்ட எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ, போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: 10 ரூபா
0: அச்சனை அந்த தட்டுல போடு, காணிக்க அந்த உண்டியல போடு, என்கிட்டயே குடுக்கறேன்.
1: அம்மா டிப்ஸா வச்சுக்க.
0: நீ கெதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒன்னும் புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளுக்கு கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அவ
0: வரமாட்டான்.
1: நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்க நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால
0: உட்காந்துக்கிட்டு
1: ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்ல வந்தேன். இப்ப 3 மணி நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க. 10.
0: உன் பேரு என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சமணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானுவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா கற்பூரத்தை கொளுத்திட்டு 4 பூரா கோயில உட்கார்ந்து லவ் பண்ண, அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

Could you be my dream?

0: போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல.
0: இனி தண்ணீர் தண்ணீர்ங்கிற எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல. கிழிச்சிடுற இந்த போஸ்டர், கட்டி விடுற இந்த தட்டி.
1: என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, கள்ளச்சாராயம்.
2: டேய் போலீஸ்டா, ஓடுங்கடா, ஓடுங்கடா.
1: ஓடாதீங்க தோழர்களே, நான் ஒரிஜினல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ்.
2: ஏண்டா எங்களை என்ன கோமாளி நினைச்சியா? எங்க போஸ்டர் தட்டியை கிழிச்சு எதுக்கா எங்களை பயமுறுத்துற?
1: மீச, எனக்கு கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர் கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
2: உனக்கு கம்மா தண்ணீர் தான்டா கண்டம், காய்ச்சிரத நிலை இல்ல. இந்த ஏ தம் அடி குடி.
1: என்ன சரக்குடா இது, அச்ச உன்னை கப்புன்னு தூக்க வேண்டாமானா?
0: என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? உன்னையும் போலீஸ் துரத்துதா?
3: வேண்டா, கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு, நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டு எங்களையே கவலைப்படுத்துறியா?
1: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாரம் காய்ச்சல சார், எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
3: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா?
1: அடிக்காதீங்க சார். ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க இப்போ.
4: அடே
1: குடிமகன்களா, தண்ணீரே பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரே பிரச்சனையா?

0: கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குத. இந்த வாசனைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான்.
1: அப்படின்னு பாத்து நீ உரிய உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய போட்டு இருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா?
0: ஆமா.
1: எங்க மாடு வாங்க வந்தீரா?
0: இல்ல தச்சு வேலை.
1: கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: பிரமாதம்.
1: திருப்தி தானே?
0: பரம திருப்தி.
1: ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க சட்டியை பிடிங்க.
0: எதுக்கு?
1: கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது, அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்கு தான் இந்த பிள்ளை எடுப்பத்துருவாய்.
0: வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு?
1: என்ன நுணியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க இல்லையா? அங்க கவர்ச்சி கண்ணியை நீயா கட்டி பிடிச்ச ஆடுற?
0: இல்ல,
1: கண்ணு பாக்குது காது கேக்குது. காசு குடுத்துருல?
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு, அதுக்குதான் பத்து
0: ரூபாய். இந்த வேலை எல்லாம் நம்மகிட்ட வேண்டாம். முடியாது, முடியாது, முடியாது பாய், முடியாது.
1: அப்ப மூக்கு எடுக்காச
0: குடுத்துறா.
1: அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடுறா.

0: இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்கோ, உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான்.
1: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
0: என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும் சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறீ.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு காட்டி சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
1: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருக வருவாரு, பிள்ளையாறு வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
1: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீன கொண்டாந்து என்ன கோச்சுக்கிறாதயா? இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
1: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
2: போறேன். கேட்க மாட்டாங்க.
1: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே
3: தெரியுது.
1: அதுக்கெல்லாம் ஒரு யோக வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம். அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
4: என்னடா
1: பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏன்னா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல்.
4: எடு செருப்பு நாய்
1: பார்த்து இருக்கா

0: என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு?
1: என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு சொல்ற? பெரிய தண்ணி
0: இல்ல இல்ல
1: என்ன தேடி சொல்லி
0: சரிப்படியா சொல்ற? போடா போடா போடா. யாராவ கோவக்காரன் தெரியாம போச்ச
1: என்ன
0: கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
2: ஹலோ, மிஸ்டர் சதாம் ஹுசேன் இல்லங்க.
0: சதாம் ஹுசேன் எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
2: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரஸ் போட கூடாது சொல்லிருக்கல்ல. நில்லு.
0: ஏய், தமிழ்நாடு கிடையாது இந்தியா. இந்த பாரு,
2: போகாத.
0: நின்னா செருப்பு மேல வந்துருமே.
2: ஐயோ, நல்லா இருக்கியா? ஏயா கழட்டுற தண்டவரா? இந்த ஐயா செருப்பு எடுத்துட்டு போயா?
0: நீ செருப்பை எடுத்து குடுக்கிறியா? எறியறான் எவனுக்கா தெரியும்?
2: நில்லுன்ற இல்ல.
0: இந்த பாரு, நல்ல மனுஷன் மாதிரி நடிக்காத. ஐயோ, இறங்கின பச்சிலேயே ஏத்தி விடுறாங்க. ஏய், எல்லாம் ஆண்டியா நல்லவளோ எனக்கு தெரியாதவங்க கட்டி போட்டு வந்து

0: ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
1: ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
0: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
1: அட பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா, அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
0: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
1: ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன்
0: ஆத்தா.
1: இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
0: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா, அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
0: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
1: அப்படியா நீ தொழில மாத்திய
0: ஜூனியர் ஆத்தா? வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
1: நீ நல்லா ஓடுவியா?
0: ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன்.
1: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
0: எதுக்கு?
1: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன் எனக்கே துண்டா.

0: இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பர்ச்சியா இருக்கிற.
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டினா தான் வருவேன்.
0: இந்த மாதிரிலாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
0: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. வாரத்துக்கு 80 ரூபா, மீட்டர் மேல 10 ரூபா கூட.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் யூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சுக்கிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சுக்கிச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். கமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இதை கொஞ்சம் மூடிக்கிறோம்ப்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தலை எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கரும சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
2: இன்டர்வியூ போச்சு.

0: கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: வாழ்க்க ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
1: ஏண்டா
0: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
2: டோன்ட் வரி, பி ஹாப்பி.
1: தோ வந்துடுப்பா டோலகு.

0: போயிட்டு வந்தேன், அல்வா வீட்டு இருக்க பத்தியா?
1: இனிமே நீங்க லேட்டா வந்து அல்வாவோட தான் வரணும்.
0: நல்ல வேலை இந்த பொட்டனும் அந்த தவுள்காரன் கண்ணில் படல, இல்ல என்னை மத்தளத்துக்கு வார பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பான். கொஞ்சம் தள்ளி உட்காரு, சாப்பிடு சாப்பிடுண்ணா, சும்மா சாப்பிடு. இப்போ பள்ளி தொண்டையில இந்த அல்வா போறது பழ பழனு தெரியுதே, எத்தனை பேர்த்த பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன், எப்படி இருக்கு?
2: உங்களை மாதிரியே இருக்குது.
0: இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா.
1: ஐயா அவ்வளவு பழசா?
0: கடை பழசு, இது நேத்து போட்டது.
3: என்னப்பா நேத்து போட்டது? டேய்
0: யாராவது, ஐயோ அண்ணனா,
3: பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரு?
0: இது அல்வானே?
3: அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த?
0: கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன்.
3: நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா?
0: அண்ணன் தப்பா எடுத்துக்கிறாங்க, எங்க அம்மா சாகும் போது அல்வா கட்டுச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு, அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன்.
3: அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா, இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது.
1: ஐயா என்னங்க இது, போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க.
3: அப்படியாமா?
0: அண்ணன் எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி.
3: அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும்
1: அல்வா சாப்பிடுறீங்களா?
3: எனக்கே அல்வாவா? ஓடு.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டாக் மியூசிக்.

இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம்

நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவின்

மகசதா மகசதா மகசதா சக சக பத பத

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கேட்டதம்மா.

0: மக்களுடைய ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: கீதம் சங்கீதம், கீதம் சங்கீதம்.
2: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

0: நாஜத், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: தனி போலீஸ் படை, போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினியே
1: பிடிச்சிருவாங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடையா அதிகமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். எடைக்கு போட்டா அதுலதான் அமௌண்ட் ஜாஸ்தி.
1: சரியா சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் பிளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
1: ஆமா.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குற?

பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா.

0: டே அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பார்த்தணும்.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டியே?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும் சொன்னீங்க இல்ல, இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும்னு எவனுக்கு தெரியும்?
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னன்னா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கே, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. அது போய்
0: நான் ஒருத்தன் மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்ட.
2: சரிங்க, இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா, போய் அடுத்த செக்ஷனை காத்து போ.
2: வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், அது இல்லையா, இங்க ரூம் நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ணு பார்க்க லேட் ஆகும். அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சிக்கிட்டோம்னா, இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ணு ஈஸியா பாத்துக்கலாம். என்ன நான் சொல்றது, நான் முதல்ல பொண்ண பாத்துட்டா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன், வந்திருக்க போலாமா?
3: அங்கிள் நீங்க தான கல்யாணம் பாப்பல?
0: ஆமா, என்ன விஷயம்?
3: இல்ல கல்யாண பொண்ண உங்களை பாக்கணுமா?
0: எங்க?
3: அதோ அந்த ரூம்ல.
1: என்ன யோசிக்கிறீங்க, சட்டுப்புட்டு கிளம்புங்க. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்த பாருங்க, அங்க ஐயாவுக்கு வைக்கத்த பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா? லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே.
4: யாரு உங்க ஃப்ரெண்டா?
1: அப்பே
0: என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன், அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
0: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டிருக்க. அம்பிடிக்கா
3: அங்கிள்
0: போடா. என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா.
5: போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
1: ஆமாங்க பூ, பேசிட்டு வர்றது என்ன தப்பு?
0: போ,
1: போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணாளிய பாக்குறதுக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது, அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான் இருக்கு, நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?
5: போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம, ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? போய் பாப்போம்.
1: ஆஹா, இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சு கூட பார்த்தவங்களாச்சு, இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
3: கொஞ்சம்
6: ஓவரா தான் போயிட்டோமோ.

நாயும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனித

கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திர

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுளை பார்த்து

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்கார. ஆனந்தவிடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவியப் போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர், வாட் எ ஃபேமிலி, வாட் எ

0: ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
1: நான் என்ன சொல்றேன்?
0: ஒழுங்க
2: ரிஸ்க் எடுக்கறலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி
1: ஏடையா நான் சொல்றது. போடாடி.
2: டேய், ஏ அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியம் அப்போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதரா. கல்லஞ்சக்கார அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே.
1: ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய் அவன.
2: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவள சந்தோஷம் உனக்கு. சர்வாதி, என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பினே. ஐயோ, இவ வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூ-டர்ன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப் ஆயிட்டான்.
1: அறிவிருக்க அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்லதானே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்ன அசிமா? இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுவே பேசுறா, ஏதாவது பேசுறா? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உங்ககிட்ட
2: என்னடா பேச்சு? என்ன நம்புப்பா?

0: டாக்டர், அப்பா காப்பாத்த முடியாதா?
1: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான், அதனாலதான் அவரை காப்பாத்த முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
0: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
1: ஒட்டகத்தை பிடிச்சாத உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
0: டாக்டர்?
1: நான் ஒன்னும் இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரைநாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
2: என்னது?
3: டாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மோ வந்திருக்கேன், உங்களுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு ஹிந்தில என்ன?
4: துஷ்மன்.
3: துஷ்மன், இந்தாங்க துஷ்மன்.
4: துஷ்மன் போடா,
3: நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம், அதனால நீங்க போய் சேரும் முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சேஜி,

0: டாக்டர், நான் இவரை கொல்லல.
1: நானும் சாகல டாக்டர்.
2: பிதாஜி,
1: இதயத்துல எல்லாம் பாரெல்லாம் குறைஞ்ச போல. என்ன எல்லாம் என் பலி எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு.
3: இஸ் இட்
1: பிடி
0: பல்ஸ் பாத்தறலா டாக்டர்? இது என்னோட கை.
3: ஓ சாரி.
1: நல்லா ஆயிடுச்சு பிடி. அச்சோ
2: பிதாஜி.
3: ஓ காட், இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நான் மார்ச்சரி கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பொழைச்சிட்டாரே. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேட்ஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சிட்டானே
4: துஷ்மன். என்னடா ரவுடி கட்டு,
0: ஸ்டைல் கட்டு.
4: ஏன்றா கை கொடு.
0: எதுக்கு?
4: ஹாத்தியனா பேட்டி.
0: என்ன
4: ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தினே?
0: உமாங்குத்தோபதி.

0: மச்சான், நேத்து ஃபர்ஸ்ட் நைட்
1: ஒண்ணும் நடக்கல.
0: ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா?
1: என்ன
0: விலகு தெரியாம பூதம் வருது?
1: Sir, profession is my first wife, sir.
2: Super, ma! 5,000 increment! Okay?
1: Thank you, sir. Vaayinkira.
0: Hey, 50 lakh rupees salavu panni kalyanam panni vecha, anga vela seiyama, poyum poy 5,000 rupees increment ingi vandu vela seira.
2: John!
1: Sir!
2: Yesterday night, what happened?
0: அட நான் எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டன முள்ள மன்றிக்கு இது பதில் சொல்ல. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா? சார் கண்டனா
1: சார், பம்பரிங் சார். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

0: கவுண்டரே, இதோ கூட்டமா நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. இறங்கு கமான்யா.
1: கால் டிக்கிட்ஸ்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சப்க்ரோ சப்க்ரோ.
0: என்ன சொல்றாரு?
2: ஹிந்தி தெரியும் சொன்னீங்க.
0: அந்த ஹிந்தி வேற, இந்த ஹிந்தி வேற.
2: ஓ, ஹிந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பார்த்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங். ஜா ஜா
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயண், வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜை இல்ல வேற, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சையா?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. ஒரு நல்ல கதாசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை விடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா. வாங்க.
2: வணக்கம்.
3: உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு நிறைய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆச்சு. ஆமா, I am telling story, very important matter.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
2: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
2: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார். அந்த மிராஸ் சாருக்கு ஒரு பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார். சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 பட்டி மிராஸ்தார்களை வர வைக்கிறார். நடுவுல ஒரு ஏர்கலப்பையும் வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏர்கலப்பைய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 பட்டி மிராஸ்தாரும் வர்றாங்க. அந்த ஏர்கலப்பைய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல. முக்குறாங்கோ முனுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏர்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம். நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்.
3: இது ராமாயணமாச்சே?
2: என்னது ராமாயணமா?
0: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
2: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார். அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ வித்துட்டாரு போல இருக்கு. அது கிடக்கு சார். இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்?
3: அஞ்சு விரல்.
2: இந்த அஞ்சு விரல எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க. குடும்பத்துல குழப்பம் வந்துரு இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
3: இது மகாபாரதம்.
0: இது டிவில வந்திருக்கே.
2: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
0: பஞ்சமண்டவரை அஞ்சு

0: ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க, பெரிய கதாசிரியர் ஆகணும் சொல்லி மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
1: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
0: என்ன சாப்பிடுங்க? காஃபி, டீ?
1: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார், ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லிக்
0: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன சொல்லி
2: சார்? சரிங்க.

0: இத்தான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.
2: உங்க பேப்ப

0: ஜஸ்ட் ஆசம் நா, நோ டென்ஷன் பேபே.
1: நாடா போதுனா, டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
2: இது முச்சதம் ஒரு வேளை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
2: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
2: வைப் தானே.
1: ரைட்டு.

0: இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்க பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி பிடிங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்தணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுதா, இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு.
2: தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா ஜோசியர், அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்?
3: நான் தானுங்க.
0: கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்?
4: நான் தானுங்க.
0: ஊசி எடுத்து கையில வச்சுக்க.
4: சரிங்க.
0: Come on, follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா.
4: மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க.
0: ஐயோ, வட்ட அப்படிங்க, வந்து காது குத்துறா.
4: புடிங்க, அசிக்காம அப்படியே புடிங்க.
0: என்ன ஊசி இது? பச்சை குழந்தைய மாப்பிள்ள, என் மாப்பிள்ள உயர்த்து மாதிரி ஊசி ஆடுறான்.
2: ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ,
0: இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தா கடிச்சு
5: குத்துறேன்.

0: என்ன மாப்பிள, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னு எஸ்கேப் ஆகி ஓடுறேன்.
1: இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை தான் வெளியே.
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா
2: வரமாட்டேன். சாவித்தன் போறான். யார் இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லம்மா என்ன பிபின்னு கூப்பிடுவா.
2: செல்லம்மாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகிறவங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு த பாயிண்ட், மாப்பிள்ள, உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க எங்க ஆத்துக்கு பிரேக்பாஸ்டுக்கு வரேன், சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களாம் உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாத்தி முகூர்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அப்ப நான் கிளம்புறேன்.
2: மாப்பிள்ள,
0: என்ன பாக்குற மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்.
3: என்ன
2: மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு வந்துகிட்டே இருக்குது.
1: இப்ப என்ன பண்றது?
4: வர ஆணி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டே 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
4: என்ன பிரதர், மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கம் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: பெல், மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்ல சொல்ல பார்த்ததில்ல?
1: சத்தியமா பார்த்ததில்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க, நீங்க என்ன அடிச்சிட்டு இருக்க? நீங்க போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்கள தான் டைரக்டரா போடணும்னு நினைச்சேன், அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா?
2: அரண்மனை எப்பேற்பட்ட பரம்பரை, அதோட பெருமை தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ரெண்டு அடி அடிச்சுனா பில்டிங்கே இடிஞ்சிரும். இப்போ நீ அடிச்ச அடியில அது கிராக் விட்டுடுச்சு, அதை நான் பூசி மழுப்புறதுக்கு 10 ரூபாய் கொடு. குடியா
3: வேட்டா காசு பிடிங்கிட்டானே.
2: மாதிரி கேட்டதும் கொடுப்பான்னு தெரிஞ்சதா 100 ரூபாய் கேட்டிருக்கலாமே. ஆமா, உங்க படத்துல யாருப்பா ஹீரோயின்? டைரக்டர் சார்.
0: யாருப்பா பக்கத்துல சேர் போட்டது?
2: யாருப்பா போட்டது?
0: வர வில்லேஜ் காரங்க குசும்பு ஜாஸ்தியா போச்சு.
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சு இல்ல சார்?
0: ஏன் நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் கொலையுருமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொண்டு.
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: அடுத்த படமா
2: நல்லா ஓடுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: அடுத்த படத்தையும்

0: அந்த தவுள்கார ரொம்ப துள்றா, அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்ன சிரிச்சுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்க ஒதுக்கிற வேண்டியதானே, வைக்க போறல கூட நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கூட தான் இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுவான்.
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்காய் வரையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் டெய்ல
1: போயிடுறேன். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவா. சரியான வெறும் தப்பைய.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான்.
1: ஐயோ ஐயோ அண்ணே,
3: அடி அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு இந்த மூஞ்சில, இன்னும் நான் 8 நிலவடி ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டு குண்டான மரியாதையை கெடுத்துட்டேடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுள் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்?
0: என்னடா அண்ணே,
3: என்ன
1: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமான வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னான கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உன்ன விட்டு இறக்கிட்டான்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: ரீ எதுக்கு முனையா?
2: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க
1: என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க் யூ.
0: தங்கச்சி கொஞ்சம் கலங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க, அசிங்கமா உனக்கு.
3: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
3: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி, வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
3: என்ன?
0: இவ உங்க அண்ணன் லவ் பண்றாளா?
3: அதான் தெரியுமா.
0: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
3: ஓ, அதுவும் தெரியுமே.
0: என்ன எல்லாத்துக்கும் மேமேந்துக்கிட்டு இருக்க? எங்க டேய் வேலு?
4: என்னடா இங்க கரைச்சல்?
0: கரைச்சல் பண்றது நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கலாம்? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா?
4: அல்சரா?
0: புரியல. கலாச்சாரம்.
4: அது பேர் கல்ச்சர்.
0: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
4: ப்ரோசீட் ப்ரோசீட்.
0: புரட்சி தலைவரா?
4: அதெல்லாம் உனக்கு புரியாது.
0: மாமா அக்கா காரி, நீ இங்க தான் தெரியுறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரிட்டியாமே.
3: ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது?
0: ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு. லவ்வையா விட்டு தருவாங்க?
3: நான் இங்க விட்டு கொடுத்தேன், நானும் தானே லவ் பண்றேன்.
0: வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா? நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன்.
4: கூப்பிடல
0: அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவித்திட்டாங்க.
4: ஏய், அது கம்பெனி சைக்கிள்.
0: உடமாட்டம் இல்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவம தவிர நாயம் கிடைக்காத நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா? ஏன் ஜெருப்பு?
4: போ, வாயில ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ.
3: அண்ணா
4: அடவ எங்கமா போறேன்?

Ha ha ha.

0: செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழியெல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிரும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரையை வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டா அந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுறது?
1: அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பில்ப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமானாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்க விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத.
1: நான் சொல்ல மாட்டேன்.
0: தேங்க்யூப்பா.
1: உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி ஏதாவது
0: கொண்டு. அய்யோப்பா பாத்தியா, தாயா பிள்ளையா பண்ணிட்டு இந்த மாதிரி நேரத்துல கழிட்டு போறேன். என்னப்பா யாரு?
1: யாரு நீ? தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட?
0: பீதியா இருக்குப்பா.
1: சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா?
0: ஆமாப்பா.
1: பேசாம இரு, கைடுறா. தெரியுமா
0: ஐயா, ஐயோ பணத்தோட தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே. நேரம் பார்த்து பழி வாங்குறான் ஐயா. கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு போலீஸ் அனுப்புது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச்சியா இருக்கணும் தானா அனுப்புது? ஐயோ என்ன நம்மளாம் கிடந்து கத்துது. எங்க அப்பனே ஐயனாரு, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா.
2: என்னடா
0: சொல்ற?
3: செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன்.
0: அதுவா நீ?

0: கம்மிங்.
1: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
2: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
3: ரே நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூ போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்தீங்க.
4: ஆமா புது வேலை.
5: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி புது இடம் உங்க வைஃபைய மறந்துடும்
2: பாத்துக்கோங்க.
3: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா தான் நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்.
2: சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வாமாச்சா.
1: குட்டி சரக்கு
3: குட்டி சார்
1: ஏதோ ஆவட்டும் மன் ஃபார் த ரோட்.
3: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறது கேள்விகள் கேட்டாங்க.
1: ஏய் அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே. மூச்சு முட்டுமே.
3: ஏய் என்னடா சட்டை இருக்கு?
1: இதெல்லாம் போட்டுது எப்படி எங்க? இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவு கவு கவு கவு கவு.
3: இது அவுத்துட்டு நான் என்ன பண்றது? யோடா பாவிங்கள இதானே பிளான்.
6: ஆமா ஜாமி.
3: நான் வண்டில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
6: ஐயோ யோ வாய் அவளியா. யோ வீட்ல சொல்லிட்டீங்களா?
3: ஐயோ இரியா அவங்க எங்கிட்டே சொல்ல வீட்ல எப்படியா சொல்லுவாங்க?
5: போகும்போது எங்க போறோம் கேக்கறேன்னு சொன்னேன் பாத்தியா? கெட்டது நடந்துருது.
6: ரெண்டு
3: இது கூட்டம் குறவா வரும். இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சும் நல்லா வரும். என்னடா வண்டி
2: ஆட்டோ போயிடுச்சு. அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிக்குமா?
6: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
2: பெங்களூர்.
6: ஆமா கான்பரன்ஸ் ஏற்காடு. இவர் பெங்களூர் இருக்கிறார்.
2: அதுக்குதான் காலம் இருந்தது.
6: ஓ எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை தவிர
3: பாருங்க. என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
6: நான் எப்படி சொல்ல முடியும்?
3: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விடுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
6: அஞ்சு பேர்
3: இல்ல என்ன சேர்க்காதீங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
6: அப்ப ஆறு பேர்.
7: ஆறாரு
6: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
5: விடாது மாமா. வயசான காலத்தையும் சமப்படுறேன்.
6: மாப்பிள நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்கோ.
2: சாரி மாமா கார்ல இடமே இல்ல.
6: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க. நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோல்லையோ?
2: இருக்கு.
6: என்னதே நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன். நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போற. வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கிர் அடிப்பேன். ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
2: மாமா உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
6: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
3: யார் என்ன? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
6: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
2: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
3: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால அது ஒரு கன்னடத்துல பேர் வரும். என்னடா அது? மலை மேல
2: செம்மன்குண்டி.
6: செம்மன்குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
3: இருக்குது இல்ல?
6: ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
3: அது தோணல.
6: தோணலையா?
3: உங்களுக்கு கேட்கணும் தோணலங்கிற.
6: ஆத்துக்காரி என்ன பண்றா?
3: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
5: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
6: ஓ நன்னா பாடுவாளோ?
3: பாடுவாங்க ஆடுவாங்க.
6: ஓ பாடிண்டே ஆடுவாளோ?
3: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
5: ஆமா விதான் தோத்து வந்துருத்து இறங்கிடுங்க.
6: வாசல்லே
5: அறிக்கிறேன்.
3: இல்ல நேரம்
6: சாப்பிடலாம் தலையெடுத்தா. பொண்ணாத்துக்கு போய் பொண்ணு கையாலே சாப்பிடுறேன். நேரா போடுங்க.
0: அதான்
6: கெப்பன் முட்டிக்கு
1: போட்டி பிடிக்க
6: போட்டி திருப்பிடாதே.
0: ஓட்டுறா
6: பாய்.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்.

0: இப்ப எப்படி இருக்குமாம் சார்?
1: குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் அவளை கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரை குறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்ள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்னை கூட்டிட்டு வந்து காது ஜம பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள, நல்லா காது கேட்கறேன், ரோட கிராஸ் பண்ண முடியல, நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாத புடமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்.
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா?
2: யோ, விஷி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே.
1: ஏன், உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா?
2: அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
0: யாருக்கு?
2: உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
1: அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம்.
0: எப்படி
1: மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம்.
0: மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
2: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா?
1: அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள.
2: மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்து கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண
1: மாட்டேன். ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சே, சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: இட்லி வேணுமா?
1: எங்கேயுமா சட்னி சாம்பார் காசு வாயமாவே
0: காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் ரெண்டு இட்லி தான் கொடுத்தேன், அதுலயும் உன் நாய்க்கு வச்சுட்டியே, நீ தான் என் மனுஷன், சாப்பிடியா? ஏயா, நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற, என்னாச்சு? ஐயோ,

0: டிவில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா?
1: அத கிதுக்கு பயமாவ நெஞ்சுக்குலுக்குள்ள எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாத போவோம் பொழப்பா.
0: சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன்.
2: பாட்டு பாடுவாங்களோ அந்த பாட்டு பாடுங்க மாமா.
3: தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுதுபா.

மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா.

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: What would you do if what had to be done could only be done by you?

முடிச்சிடலாமா?

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Magale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kunduvile. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All are my husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்த எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே.
5: Wait, your quota next year, March 15th.

0: முழுங்கிட்டனா தொண்டைக்குள்ளே போகாத. டேய் உண்மையை சொல்லு, முழுங்கினியா?
1: ஆமாங்க முழுங்கிட்டேன்.
0: நீங்க கொஞ்சம் இங்கேயே இருங்கம்மா, நீ வாடா என் கூட. நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
1: ஒன்னும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
0: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவ முழுங்கினியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
1: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்.
0: சொல்றா.
1: என்ன
0: போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிப்ட் ஆகும்போது அதுவே ரெண்டு நாள் நாம மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.

0: திடீர்னு மார்க்கெட் கூட வந்திருக்கீங்க, ஏதாவது கேஸா?
1: கேஸா மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. மாமல் கிமல் வாங்கினா வண்டி ஓடுது.
0: லஞ்சமா?
1: அடேப்பா என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செஞ்ச?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடைங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போடா.
1: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில வந்து காப்பாத்துவேன். சொன்னா கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போடான்னு எதுவும் சொன்னியா?
2: என்ன
1: இங்க கடை போட்டுருக்க?
2: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா. இங்க கடை போடுறதா கவர்மெண்ட் பணம் கட்டணும்.
2: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.
1: இருப்பா இருப்பா. டேய் புரியுதுல்ல, புரியுதுலடா.
2: சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தர்மம் போடுங்க ஐயா.
1: ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு இருக்க சத்தம் இல்லாம கேக்குறேன்.
2: சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க.
1: நான் எப்படி அவங்க கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு எனக்கு ஈக்குவலா நாளா?
2: வியாபார நேரத்துல உசுர வாங்காது ஏட்டையா. ரெண்டு பேரும் ஓரமா இல்லைங்க.
1: சரி சாமி. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிறேன்?
2: அவர்தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நினைக்க சொன்னாரு.
1: தள்ளுறா தள்ளுறா போல. டேய் நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடு.
2: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்திரம்
2: இந்த தடவை கொடுங்க சாமி. இந்தாங்க ஐடியா.
1: டேய் ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
2: என்ன ஐடியா? ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: டேய் போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
2: யோ, ஏ பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம.
1: ஏன்டா போய் எமோஷனா இருக்க நீ? ஏன் எமோஷனா இருக்க நீ?
2: போட்டு சொல்லிடுவேன். ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற எப்ப பார்த்தாலும்.
1: டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்ப தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா?
2: டேய் நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதான். மாமூல் கொடு.
2: இன்னும் போனியால ஏட்டையா?
1: காய்கறியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம்.
2: இதெல்லாம் ஒரு பழப்பு.
3: Shut up, nonsense, idiot, nuisance, bloody impecam! You are under arrest!
1: எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஏப்பா இப்ப என்ன நடந்து போச்சு? இங்க வந்து பில் பண்ணிட்டு இருக்க
0: நீங்க? சும்மா ரேட்டியா, நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு.
1: பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க, வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகள் எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க, ஏன் தேவையில்லாம கண்டனத்து உடம்பு கருத்துக்கிறேன்?

0: சொன்னதா நீ ஓகே சொல்லு. ஓகே
1: ரொம்ப லேட்டா அடிச்சா
2: இல்லங்க வந்து 1 hour தான் ஆச்சு.
1: ஓகே ஹாய் சுதி, வாட்ஸ் யுவர் நேம்?
0: பூஜா.
3: எக்ஸ்கியூஸ் மீ, மீட்டே கே ஆர்டர்? நோ.
1: என்ன சாப்பிடலாம்?
2: என்ன சாப்பிடுற இவ? நல்லா இருக்கும் போல இருக்கே.
1: We'll have cold coffee.
2: Okay, ma'am.
1: Two cold coffee.
3: Okay, ma'am. Anything
0: one
3: else?
0: One vanilla ice cream.
1: Vanilla is boring. We'll have strawberry. Huh? Two cold coffee and one strawberry ice cream. Okay?
3: Okay, ma'am.
1: Make it fast, huh?
3: Sure, ma'am.
2: இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே.
1: மொத்தம் 27 பேர், பட் நான் லவ் பண்ணது 2 பேர் தான்.
2: ஓ,
1: என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் தினேஷன் ஒரு பையன், ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான், பட் ப்ளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தான்னா நேரம் போறதே தெரியாது, நிறைய சுத்திருக்கோம், பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ், காஸ்ட் இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகல, சோ ஜெனியூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க?
2: அச்சச்சே, நம்மளுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லங்க.
1: சும்மா சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க?
2: சீரியஸா தாங்க?
1: உண்மை சொல்லுங்க.
2: ஆக்சுவலா என் லைஃப்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க, அது லவ்லாம் இல்ல பாப்பு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணா சுத்துவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான்.
1: கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா?
2: 6th ல இருந்து 7th போகும்போது அவளை ஏ செக்ஷனுக்கு, என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டான்.
1: 7th லயா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இது கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் வேறயா?
3: ஆர்டர் ப்ளீஸ்.
1: ப்ளீஸ் இட்யா. நான் கோல் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க?
3: இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க.
1: வாட் நான்சென்ஸ், ஐ ஆர்டர் ஃபார் கோல் காஃபி. ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர்?
3: சாரி மேம்.
1: நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க, ஐ நீட் டு டாக் டு
3: ஹிம்.
1: ஆர்டர் கேன்சல். இரிட்டேட்டிங்.
2: ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ண ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ.
0: அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
2: என்ன?
0: 1, லேட்டா வந்தா. ஒரு சாரி கேட்டல.
2: ஆமால.
0: 2, உனக்கு என்ன வேணும் கேட்ட அவளை விட்டை கூல் காஃபி அப்படி நான் ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தான கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்றா.
2: 4th,
0: அந்த ரெண்டு பிரேக்கப்பும் தானா நடக்கல, இவதான் அவங்களை கட் பண்ணி விட்டுருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் ஒன்னே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன
2: நிச்சயம்? ஏய், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச?
0: ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்.
2: என்ன பொண்ணுங்க மனசு?

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: முனுசாமி முனுசாமி தப்பா
1: நம்ம தாலி இறக்குறாங்க.
2: யோ யோ யோ என்னைய கொடைய வச்சிட்டே
0: மழை பெய்யுதுங்கற நானே சொல்றியா?
2: இது மழை இல்லையா ஃபவுண்டெயின்.
0: அப்படினா
3: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி மச்சான்.
0: அப்படியே உள்ள ஏ துணியெல்லாம் அவுத்து தோச்சு குளிச்சிட்டு வந்துறேன்.
2: யோ யோ இங்க அப்படி எல்லாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
0: எவ்வளவு சொல்லு?
2: 10,000 yen
0: எண்ணு.
2: உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும்.
0: வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணும்.

0: கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ் ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீ தான் ஐவிட்னஸ்.
0: என்னது ஐவிட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐவிட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: ஐயோ, பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா? தண்ணி நினைச்சு தானா ஊத்துறே? கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சுன்னு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி நடக்க சொல்றியே.
1: இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்தா ஹீரோ, ஒரு நாள் தானே விட்டுடு.
2: இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு.
3: என்ன கேவலமா இருக்கு? படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அலகேசன், மேன் ஆஃப் த பியூட்டி.
0: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போனமா? ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: ஜீப்ல போனா எவன்டா பொண்ணு கொடுப்பா? ஒரு பென்ஸ் காரு, ஒரு பிளேமோ காரு, அப்புறம் என்ன?
1: ஒரு மசா மசா.
3: அப்படி போனோம், இல்லாட்டி நடந்து போயிருந்தோம்.
4: என்ன எல்லாரும் குசலகுமார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா?
0: ஏன் பொண்ணு பார்க்க வரோம்னு கேள்விப்பட்டு ஊரை விட்டு ஓட்டாங்களா?
4: தமாசா பேசுறாரு. இவர்தான் மாப்பிளையா?
1: இல்லண்ணே, மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
4: அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க.
3: வாங்க வாங்க.
5: பொண்ணு பார்க்க போறீங்களா? இதுல மாப்பிள்ள யாரு?
1: என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ள இவரு தான். ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
5: அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு.
3: படையப்பா
1: நண்பா,
3: மாப்பிள்ள நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே
1: சரி.
6: அண்ணே
1: மாப்பிள்ள இவரு தான். ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல.
3: அவன் கேட்டானா இந்த ட்ரெஸ் பத்தி? அவன் கேட்டானா? இனிமே ட்ரெஸ் பத்தி நீ பேசக்கூடாது.
5: மறந்துடும். இதுல மாப்பிள்ள யாரு?
7: எனக்கே சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
3: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
1: மாப்பிள்ள இவருதாமா? ஆனா இவரு போட்டுக்க ட்ரெஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
3: படையப்பா
5: என்ன கண்ட பைத்தியம் வந்துரு வந்துரு.
3: எனக்கு ட்ரெஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரபஞ்சரவே இருந்துறேன்.
1: மாப்பிள்ள
8: ட்ரெஸ் இல்லாமதான் அழகா இருக்கிறீங்க. வாங்க மாப்பிள்ள.

0: கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு
1: ஏன் கேக்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு.
0: அத பத்தி பேசாத, நான் கேக்குற பதில் சொல்லு. நான் யாரு?
1: என் பிள்ளைங்களுக்கு அப்பன்.
0: உனக்கு யாரு?
1: புருஷன்.
0: உங்க அப்பனுக்கு யாரு?
1: வட்டமான மருமகன்.
0: ஐயது,
1: மூத்த மருமகன்.
0: தெரியுதா, உன் பிள்ளைகளுக்கு அப்பே, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்க நாயா அலையறேன். இத புருஷா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்களா?
1: அதுக்கு என்னப்பா?
0: என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவோம். அடப்பு ஏன்டி? இந்த குடும்பத்துக்காக வாண்டட வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
2: என்னமா கீழே சத்தம்
0: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்ப பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
2: மறுபடியும் அங்க என்னமா
0: பேசிக்கிட்டு இருக்க மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
1: மெதுவா பேசுங்க.
0: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
1: அப்படி பேசுங்க.
0: கும்மிருவே கும்மி அம்பிட்டு வரேன் சொல்லிவிட்டு. ஆமா,
1: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
0: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
1: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல?
3: வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும்.
0: பிள்ளை பத்திரம் பிள்ளை.
1: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
0: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
1: முடிய முடிய.
0: சல்லம் தாயி,
2: என்னமா கேளு சாரா?
0: யாயா உயிரை வாங்குற நல்லாதான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க?

0: இப்ப நீ என்ன பண்ற, இந்த 5 ரூபாய் கொண்டு போற, இரு போய் அவட்ட வாங்க 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய் வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, உங்க கையையும் டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம். போப்பா,
2: ஹலோ, என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்.
2: என்னது?
1: கணக்கு பண்ணலாம் வந்தேன். ஐயோ, அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலாம் வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது காசு உங்க பக்கம்

0: ஒரு ரூபாய் இல்ல. ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல கொடுங்க.
2: என்ன
3: பண்றது? இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
2: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட்மேன்ல குத்தா?
3: ஐயோ படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்ட சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ.
2: ஓகே
3: இப்பவே கண்ண கட்டுது.
2: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
3: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
2: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. என்னங்க ஒன் மினிட் என்னடா எது கூப்பிட்ட?
3: கூப்பிட்டா
2: நீதான் இப்படி கமான் கமான்
3: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொன்னப்பா
2: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ற?
3: வீட்டுக்கு போவோம். லவ் லவ் இந்த ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
2: ஒத்த ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
3: பேச தெரியாதா? சபா பெருசு இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யாரு தெரியுமா?
4: இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே இதே மாதிரி இங்கிலாந்துல வந்து
3: பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போ போய் கண்டினியூ பண்ணு.
4: இதே மாதிரி இங்கிலாந்துல
3: கண்டினியூ சொன்னது அவரா?
2: ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் ஒரே ரூபாய் கூட
3: நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன்.
4: கண்டினியூவா? இங்கிலாந்துல கியூன் எழுத பத்திருக்காங்க.
3: அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியா எந்திரிச்ச படியா பசங்க?
2: இப்ப இந்த ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்றது?
3: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: மாப்பிள்ள சொந்தமா தொழில் பண்றாரா தொழில் பண்றாரானே கேக்குறாங்க. அதனாலதான் இப்படி ஒரு மீன் கடை. இந்த சாதாரண மீன் கடைய சர்வதேச லெவல்ல டெவலப் பண்ணி உலகத்திலே ஒன்னா நம்பர் கோடீஸ்வரன் ஆகி ஐஸ்வர்யா ஆகி அம்மாட்ட போய் பொண்ணு கட்டு, அந்த அம்மாவை மாமியார் ஆக்கி அவ பொண்ணு அம்மாவை ஆக்கல. என் பேர் கல்யாண சுந்தரம். இதெல்லாம் அந்த
1: ஆண்டவன. ஹலோ, யார் பேசுறது?
2: ஆஹா, ஆகாய மார்க்கமாவும் வர்றா. வந்தான்னா இவன் பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான்.
3: சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்?
2: ஆளே வல்ல அதுக்குள்ள வைப்ரேஷன் வேலை செய்யுது. என்ன ஆளை காணா? போயிட்டான். நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. என்ன உண்மையில தலைப்பா போயிருச்சு?
1: மீன் என்ன வேலை? வாயில புண்ணா, பாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன்
2: அது வந்து
1: மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
2: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது.
1: என்ன
2: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
2: ஆமா,
1: அழி
2: போர்மா போர்மா போர்மா.
1: மீதி என்ன எழுதிருக்கு?
2: நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: மத்தவங்க என்ன நல்ல மீனா விக்கிறாங்க? ஏமா இங்க வாங்க. நீங்களா என்ன அழிவு போன மீனா விக்கிறீங்க? என்ன எழுதிருக்கான் பாருங்க.
4: அதானே பொறாம பிடிச்சவனே பாரு.
1: மீதி என்ன?
2: மீன்கள் விற்கப்படும்.
1: பின் என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி விக்கிற?
2: ஆமா
1: ஆமாவா இல்லையா?
2: ஆமா.
1: மூடிட்டு அழி. சரி, மீதி எப்படி
2: விற்கப்படும்?
1: எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது?
2: அழிச்சிடவா?
1: அழி,
2: அழிச்சு தொலைறேன். அழிச்சாச்சுப்பா.
1: என்னது இது?
2: போடு.
1: வெறும் போடு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்?
2: உள்ளதுக்கு எடுத்துறேன்.
1: போடு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
2: கடையும் காலி பண்ணிடுறேன்.
1: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
2: அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதத்திடுறேன்.
1: இந்த ஐசோஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே?
2: மகா தப்பு.
1: அத வாயில சொன்னா பத்தாது.
2: என்ன பண்ணணும்?
1: கை எடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ண போடு. போடுறா அந்த முண்ட கண்ண மூடு.
2: ஐயோ, என் கடையை காணோம், என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்குதான் கண்ண மூட சொன்னாலும்.

0: தெய்வான் பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருக்குமாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸ் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸ் ஹாப்பி பண்ணி ஆகணும், பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள,
1: அந்த கான்ட்ராக்ட் அந்த கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கான கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா.
1: ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துருக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துருக்கலாம்ல?
0: வெய்ஜி வெய்ஜி, குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, பிளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யோ, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியை போயிருன்னு சொல்றான்? இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டிய சொல்றது?
4: எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. மாப்பிள்ள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையிலதான் கரெக்டா சோழி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட், அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட, அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் பிடிச்சி நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா,

தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தகஜ தக

0: நான் வந்திருக்கேன் செல்வரோஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை? செல்வராஜ் கிதர்
1: பார்கய.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியலையே.
1: வெளியே போயிருக்காரு சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாம.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாயவரம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்குரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீ வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவ கத்தியில?
1: ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் சார். உட்கார்.
0: எதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டுடு விட்டுடு, நான் சொன்னா கேளு. விட்டுடு விட்டுடு விட்டுடு விட்டுடு, நான் சொன்னா கேளு. விட்டுடு, மூஞ்சி போன வராதையா?
1: சார் நீங்க வாங்க சார்.
0: உன்னை கையெழுத்து நான் கூப்பிடுறேன். விட்டுடு, விட மாட்டேன்.

0: எஸ் கம் இன்.
1: வாடா. இது படியிலேயே நடந்து வந்தோமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
0: பிளீஸ். தேங்க்யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா.
0: ஜனனி என்ன காரணம்?
1: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என்ட எடுத்து பரஞ்சல்ல.
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
1: பின்ன என்ன சார்? அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலயும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இருறா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயிடு.
1: ஜாப் ரிசைனா?
2: இதே சார் முன்னாடி சொல்ல.
0: எங்க இவர் என்ன பேச விட்டா தானே?
1: சாரி சேட்டா.
0: டோன்ட் வரி. ஜனனி வீட்டு அட்ரஸ் தரா, போய் பாரு.
2: டேய் மனோ, எந்த வீடுறா?
1: இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன்.
2: தட்டலாமா?
1: தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு தட்டுறத பத்தி யோசிக்கிற தட்டுறா?
2: எக்ஸ்கியூஸ் மீ.
1: ஐயே, இப்படி தட்டினா எப்படிடா கேரளாவில தரப்பாங்க? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏண்டா மேய்,
3: நீங்களாரா?
2: இங்க ஜனனி யாராவது இருக்காங்களா?
3: ஜனனியோ?
1: அதே
3: அவுட் ஹவுஸ்ல ஆயிருந்து பட்சே இந்த ராவில காலி செய்து போயிலோ.
2: என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அத அறையில ஜனனி மாதர் அவட தாமசிச்சிருந்து அவட அச்சனமேக்க நார்த் இந்தியால இருந்து പറഞ്ഞു.
2: நார்த் இந்தியா அட்ரஸ்
3: அது எனக்கு அறையில.
1: நீங்கட பேர் என்ன?
3: ஓமனக்குட்டி. நான்
1: ஓமனே. நைஸ் நேம். நான் பேச பாக்கல, பாத்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே.
3: யாரானே?
1: நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு.

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி வைக்கிறத விட்டுபிட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுங்களாடா மனுஷங்களா நீங்க?
1: யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியல போட்டான், அதை பார்த்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு, அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையிறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியல பாத்து விட்டாரா? அதை ஏண்டா பாத்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, அதையாச்சும் உட்காந்து பாப்போம். இவர் படத்தை எல்லாம் பாத்துட்டு டிவி சீரியல பார்த்தா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான்? சரி விடு, செத்த வரைக்கும் செத்தான்.
2: என்ன பைட்டு

முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு.

அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு முக்கணி முடுறியே, உனக்குள் குவிஞ்சு கிடைக்கும் குப்பைய மறைச்சு ஓடுறியே, உன்னோட ஆளோட அழக அழக இழுத்து முடுறியே, என்னோட ஆளோட அழக